0: குமன் டுமயாவுரா கிரோ குமிகியா கிங்கா wamundu ni kubanga ni gua au magare adhi umandhiri wake na tuwava nuwago tuwa muadhi
1: romanda gokumya it's about the time we say good morning and the day